0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியூ குவாரோ மார் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ

ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடியுன்னோ ஓர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: அண்ணா ஏ பைனாவின் யூ ஃபை அண்ணா ஏ எம்சி வங்ஜா